0: மாத்திரைகளா நமஸ்காரம். யான ஹள்ளிமனை ஹைதராளி பண்றது கொய்யூர். யான்ல ரேடியோ நீனாதான் கேனந்தர்ல லைக் சகார மல்பிளே ரேடியோ நீனாதான் 90.4 FM உன்னை நீங்களும் மாத்திரல கேன்லே குஷிப்படையிலே.
1: நமஸ்கார, என் ஜெகதீஷ் நாய் கன்னியாடி உஜிர தர்மஸ்தல நடுட்டு நீலசிம்ம அல்பின் ஜங்காடி என்று பொண்டது அங்காடி எங்க 17 வருஷம் பண்டது பேர் எடுத்து மித்தறது திருத்து போட்டு என்ன வெறிமொழி கட்டாது எத்து நாள் பண்ணித்தேன் வந்து சொல்லேன் மாத்திரல வலி பொண்ட வரல ஏடு நீனாதா என்ன கேனும் இல்லை நிக்கலா கேனில்லை.